0: Lucaia, mare, vedene uni. Tutti chi vuole, mare, memory lost, chila.
1: Memory lost? Call the doctor. Yaro sunnadu.
0: Mamma, chi di che bugne hai, assini, vedene, mucu tata, poi vedecrene, yamata.
2: Oh my God!
1: Super doctor, ne. Doctor, harietam, chila di erane.
3: வேவி சிந்து வகன்ன FM 93.5 FM 93.7 ஹந்தேவே ஹதர வெத்தி டியூன் கரல தியாகன்
4: பத்தமீசு மனிதம் மனிதம்
5: ஈவினிங் டிரைவ் வித் சமித் அண்ட் சாரு பிரதா

0: ஆன ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ
1: மகாசமய சூத்ர தீஷ்ணாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்யாவித அனுகம்பாவின் தேசனா கரண லது ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்ர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்மன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக திவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வான்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவா விவாதன பூர்வகவ தச தசக சக்ராவாட்டியன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதும் சரண கிய யம் பிம்பதி வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டே கியமினி புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னேட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தின் ஏகராசி கரமினி ஜீவிதேத எலமென சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மியகி சியலு தெவியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய சதே சிதின் சஞ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வான்சி.